0: شلون مع العلي حلام تغش لوم العفو لها
1: يا حبيبي.
2: Je n'avais pas conscience que le temps speed il presse. Moi je vais trouver l'inspire.